ஆனந்தர் ஜெயபிரசாத் கிரக சங் சுகபசனா ஆடு பேர் சிமரோத் சரசனா ஜெயபிரசாத் ராங்கராச போக நானுங்க சதாத்தி ஐயதே அமன் ஜோக ஜெயபிரசாத் பாட் பட்டம் பரஹண்டாமே தசே தியாகத்த பிரலோபாமே ஜெயபிரசாத் சுக சே ஜெய சு விஜய மனாட் பெஹர் தாக்கா ஜஸ் கா விஜய ஜெயபிரசாத் து சப கவு மானே முக தாக்கோ ஜஸ் ரசன பகானே ஜெயபிரசாத் தெரோ ரஹிதா தர்மன் சதாத்தி ஆயே கேபல் பார் பிரம்ம

திருநாவையில் திவால் மக்கராண்டு கமல்ல அனுரசனை சாயக்க ஹாரு லாஹே அனத்தை டூட்டிய ரேக்கத்தை சுட்டிய மனு ஹரு ரசு குட்டிய சங்க சாடு உல்டிய அனு நாஹி நாஹிரு நானிக பிரித்த சரண சரண ஹே ராக் பிலாபில் மஹல்ல நவந்தோப் தேக்கியம் கர சத்குரு பிரசாது துக்க ஹர்த்தா ஹர நாம பச்சானு அஜாமல கனகா ஜெஸ் மிருத் முக்த பய ஜி ஜானு ராவ் गज के त्रास मिटे चिन्हो में जब ही राम बखानो नारद कहत सुनत ध्रुव बारिक भजन माहे लपटानो अचल अमर निरपय पद पायो जगत दया हरानो नानक कहत भगत रचक हरि